0: ஆரம்பிச்சு சொல்றேன்.
1: Yeah, I'll file. You can show me quick. Gracious.